0: கவின் தலைக்கு கேரின் தலைக்கு கேரா ஃபைட் ரஸ் ரேடியோ சிறப்பு
1: ரேடியோ சிறப்பு KDXX 107.9 FM HD3 லூயிஸ்வில் டெக்சஸ் அமெரிக்காலோ தெலுங்கு நேஸ்தம்.
2: You're listening to Radio Surabhi 107.9 FM HD3.
1: Media room screen size gurinchi tension padtunnara? Maximum screen space ela design cheyalo ardham